0: ரானிதை கடவுல அண்டித்தனை
1: மாடதா கீரணி மதிலோ தாகமே சிலிபி முத்துக்கை சின்னுக்கு தேனைக்கை கசி கசி கவி